0: ஸ்ரீமத் ரேடியோ.
1: ஷோதவால மத்தேயு துமன் விசினி மத்தேயு 1. ஆபிரகாம் கேத தாவீத் கேத புத்திர வூ ஜேசுஸ் கிறிஸ்துன் வான்சேகே வம்சாவளிய மெசேய. ஆபிரகாம்ட தாவ ஈசாக்த, ஈசாக்ட தாவ ஜாக்கோப்த, ஜாக்கோப்ட தாவ ஜூதா சஹ ஓஹுகே சகோதரயோத உபன்ஹ. ஜூதாட தாவ தாமார்கின் பெரெஷ் ஹா ஷெராத, பெரெஷ்ட தாவ ஹெஸ்ரோன்த, ஹெஸ்ரோன்ட தாவ ஆராம்த, ஆராம்ட தாவ அமினாதாப்த, அமினாதாப்ட தாவ நாஷோன்த, நாஷோன்ட தாவ சல்மொன்த, சல்மொன்ட தாவ ராஹாப்கின் போவாஸ்த, போவாஸ்ட தாவ ரூத்கின் ஓபித், ஓபித்த தாவ ஜெஸ்ஸேத, ஜெஸ்ஸேட தாவ தாவித் ரஜத உபன்னோய. தாவித் ரஜுர தாவ உரியாகே பாரியாவ வீசிட்டி ஸ்திரியகின் சலமொண்ட, சலமொண்ட தாவ ரெஹோபோவம்த, ரெஹோபோவம்ட தாவ அபியாத, அபியாட தாவ ஆசப்த, ஆசப்ட தாவ ஜெஹோஷாபாத், ஜெஹோஷாபாத்த தாவ ஜோராம்த, ஜோராம்ட தாவ உஷ்யாத், உஷ்யாட்ட தாவ ஜோதாம்த, ஜோதாம்ட தாவ ஆஹஸ்த, ஆஹஸ்ட தாவ ஹெசக்கியாத, ஹெசக்கியாட்ட தாவ மனசேத, மனசேட்ட தாவ ஆமோஸ்த, ஆமோஸ்ட தாவ ஜோசியாத. பபிலோனியட்ட விப்ரவாச கதவீம சிது ஊ மேகாலையேதி ஜோசியாட்ட தாவ ஜெகோனியாத ஓஹுகே சகோதரயோத உபன்னோய. பபிலோனியே விப்ரவாசேன் பசு ஜெகோனியாட்ட தாவ ஷெயல்தியெல்த, ஷெயல்தியெல்ட தாவ செருபாபெல்த, செருபாபெல்ட தாவ அபியுத், அபியுத்த தாவ எலியாக்கிம்த, எலியாக்கிம்ட தாவ ஆஷோர்த, ஆஷோர்ட தாவ சாதுக்த, சாதுக்ட தாவ ஆக்கீம்த, ஆக்கீம்ட தாவ எலியுத், எலியுத்த தாவ எலியாசர்த, எலியாசர்ட தாவ மத்தாந்த, மத்தாண்ட தாவ ஜாக்கோப்த, ஜாக்கோப்ட தாவ மரிய துமீகே புருஷா ஊ ஜோசெப்த உபன்னோய. மரிய துமீகின் கிறிஸ்துஸ் நம் ஊ ஜேசுஸ் வான்சே உபன்சேக. மெசே ஆபிரகாம் பட்டன் தாவீத் தக்வா பரம்பரா சியல்ல தச சதரகி. தாவீத் பட்டன் பபிலோனியே விப்ரவாச கதவீம தக்வா பரம்பரா தச சதரகி. பபிலோனியே விப்ரவாச கதவீமே காலே பட்டன் கிறிஸ்துன் வான்சே தக்வா பரம்பரா தச சதரகி. யேசுஸ் கிறிஸ்துன் வான்சேகே உபத சிது ஊயே மெசேய. உன்வான்சேகே மேனியன்னோ மரியதுமி ஜோசெப்ஹா விவாஹகி விசகென சிட்டியதி ஓன் எக்வன்ன பெர சுத்தாத்மியானன் அனுஹசின் ஏ கேப் கென சிட்டின பவ தெனகன்னாலதி. ஏகே சுவாமி புருஷியாவன ஜோசெப் சத்புருஷேகு ஊபெவின் ஏய பிரசித்தியே நிந்தாவட நுபமுனுவன அதாசின் ரஹசின் ஏய அத்தர தமன்ன சிதாகத்தேய. ஏத் ஓஹு மே காரணே கென கல்பனா கரமின் சிட்டியதி சுவாமின் மகன்சேகே தூதேக் சிஹினேக்கின் ஓஹுட தர்ஷனே வி
2: தாவிதே புத் ஜோசெப் ஒபே பிரிந்தவன மரியா பாவா கன்னட பிய நோவன்ன மந்த ஏ கேப்கென் ஏத்தே சுத்தாத்மேனன் அனுஹாசினி ஏ புதேக்கு பிகரான்னிய உன்வான்சேட ஜேசுஸ் யன நாமிய தபியுதுய மந்த சிய செனக ஓன்கே பாபோலின் முதாலன்னே එතුමා නොය.
1: කී කීය. මේ සියල්ල සිදු වූයේ ස්වාමින් වහන්සේ දිවසිවරයා ලවා කියවූ කීම ඉටුවන පිණිසය. එනම්
0: මෙන්න කන්‍යාවක් ගැබ්ගෙන පුතෙකු බිහි කරන්නේය. උන්වහන්සේට එම්මානුවෙල් යන නාමය තබනු ඇත.
1: යනුය. ඒ නාමයේ අර්ථය නම් දෙවියන් වහන්සේ අප සමගය යනුයි. ජෝසෙප් නින්දෙන් අවදි වූ විට ස්වාමින් වහන්සේගේ දූතයා ඔහුට අනකල ලෙස සිය බිරිඳ කැන්දාගෙන ගියේය. ඒත් ඇයට පුත්‍රයා ලැබෙනතුරු ඔහු ඇය සමග සහවාසයේ නොයෙදිනි.

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகேதவே சுவாமினி.